பலக்குடுபந்தே தாரி நானுக்கு கொல்லு நிமல் அவதாரியோ குண் கத்தாரே உச்சரே குரு அமர்தாஸ் ஜின் சேவியோ தின் துக்கு தரித்ரோ பர் ஹரு பர நானுக்கு கொல்லு நிமல்